0: மைனாவதி
1: எஸ் சார்.
0: திருப்பதி
2: வந்தி தினகூர்களே
0: ரன்ன பம்பரா பரம்பரே முஸ்தபா
3: ஆயா ஹூ
0: ஸ்ரவந்தி.